0: மேர்கடின் தேகடி தீரியஸ் மினட் மே திவிராஜே கடு திவிராஜே கடு தேமே கடி கடுக்கு மே மே கடிசனி ஃபில் மே துனிய
1: மீ ஃபனரஹரும் மத்தே குமரு ஃப்ரய ஹாச குரேஃபாவா ப்ரோக்ராமே மீ ப்ரோக்ராம்கா ஃபனரஹரும் தர்ஷுக கொடுக்கு தினான் நுகுளே அடா வாகக்குரும் எக்கஷேகேம்பே
2: ஃபில்மி துனியா.